0: லக்கன் மார்னிங் நியூஸ் அலர்ட் ஹகரின் விழா உதய 5:52.
1: அடகுமுறை ரலுமாவதி நில் குருல்லா சோனாலிகா அஸ்வபல பனஹக என்ஜின் தாரிதாவ அவும இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கொடஸ் கனிமே பஹசும டூ வீல் ஃபோர் வீல் சோனாலிகா டிராக்டரே தென் திவினிபுரா அதி டிவிஎஸ் சோனாலிகா அலுவி நியோஜித்தான் வெதில் ராட்சணிய லியாபதிஞ்சிய அவுர்து ஹதர்க்க சேவாவசா வகக்கிம சமக டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதில் சோனாலிகா டிராக்டரே மகப்புலவட்ட மகபலையா FM 93.5, FM 93.7, La Khanda, Radio ITN.

0: ஹத்தாய் வினாடி ஹத்தலிஸ் தேக்காய் அது செப்டம்பர் மாச பலவீனிதா லோக வியாபாரிக்கு நத்தர இத்தாம சுவிசேஷ கதாபாக்தின தவசா கத தவச ஏகியான்னே இக்கட ஹேத்துவ லோகே அப்பி ஹமோம தன்ன சன்னாமையக்க ஹிட்டபு லொகு புட்டுவக்க ஹிட்டபு கேணேக் அதையாகி தூரே நிவச்சேனோ பிஸ்னஸ் வல ஹமோதாம உதே ஹவச தமாங்கே பிஸ்னஸ் எக லோகே மனவாத வென்னே கேல அவதானே இன்ன கேணேகுட மே கதாவ வெதகத் வென்ன புலுவாங் வதன்னா ஆப்பிள் ஆப்பிள் கேல கிவாம ஆப்பிள் சன்னாமைய மேக நிகாங் போன்ஸ் வல மொபைல் போன் வல பலே தீன் இகுலாங்க அதே வகையினே இது கூட ஆப்பிள் அதிராஜ்ய வசர பஹலவக்கு டிம் குக் யுகே தமாய் அவசான் வெண்ணி ஆப்பிள் ஹி அலுத்ம நாயகத்துவ பெருளிய கேன மம்மே கியன்னே லோகே விஷாலதம தாக்ஷணிக தேவந்தய தமாய் ஆப்பிள் சமாகம ஏகுல தேங் இத்தாம தீர்ணாத்மக சந்திஸ்தானிகிட்ட அவில்ல தீனோ 2011 அவுருது பஹலவாக் திஸ்ஸே ஆப்பிள் வல ஆப்பிள் ஆயத்தனே மே பிரதானியா எம்னத்தம் பிரதான விதாயக நிலதாரியா சிஇஓ விதியர் வடக்கரே டிம் குக் இதையா நிலவஷேன் அதே இந்தல இத்தனி இவத்தனவா கேல பிரகாஷியாக் கெல்ல தீனோ 1998 ஆப்பிள் சமாகமட்ட எக்கத்தூனே டிம் குக் 2011 தமாய் ஒய ஒய கீன பொசிஷன் எக்கட என்னே சிஇஓ கீன தேனட்டு 2011 ஜனப்பிரிய தாக்ஷணிக தார்ஷனவாதி அப்பே ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்பே கியூவே அப்பே லோகியாக் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒய சிஇஓ தூரேட்ட பார்த்துனா இட்ட பாசே வசர பஹலவாக் ஸ்டீவ் ஜாப்ஸ் கேம் பாசே ஸ்டீவ் ஜாப்ஸ் கேம் பாசே தமாய் டிம் குக் கேட்டியே இதிங் செப்டம்பர் பலவிந்த கேன அதனே யா ஆப்பிள் விதாயக சபாபதி கேன தேனட் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் கேன தேனட் பத்தேனோ ஏ கேன ஆயத்தனே ஐங்குனே நே சிஇஓ கேன தனிங் ஐங்குலா யா உடட கேல்ல தியனோ எதுகொட மே ஹதிசி இவத்தீமக் நெவேய் மேக இதாம சலசும் சாகத நாயகத்து ஹோ மாறுவக் ஹரி இதிங் ஸ்டீவ் ஜாப்ஸ் கே ஹெவனல்ல வகே ஹிட்டபு கேனேக் சமஹாரு கேனோ மேயா ஸ்டீவ் ஜாப்ஸ் கே ஹெவனல்ல மை கேல ஏ தரமட ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 அபாப்ராப்த வினலா விந்தலா ஹெமோகெம ஈலங்க சுதுசும கெனா விதியட விசந்தும விதியட யோஜனா கருப்பு நமதமா மேயா முகத மேயால் ஹெதுனே வெடுனே மே ஆயத்தனே அதுலி ஸ்டீவ் ஜாப்ஸ் எக்க கொமனமுத் மேயா ஆபரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின் கீனக தமாய் மே ஹரியட்டம கரா கேல கியானே ඉතින් ස්ටීව් ජොබ්ස් අයින් වෙනකොට ගොඩක් අය හිතුවා ඇපල් සමාගම ඉවරයි කියලා වැටුණා කියලා. එහෙම වැටෙන්න දුන්නේ නැහැ. ඩොලර් බිලියන 350ක් වෙලා තිබ්බ ඇපල් සමාගමේ වටිනාකම ඩොලර් ට්‍රිලියන 4 දක්වා ගේන්න මෙයාට පුළුවන්කමක් ලැබුණා. මෙයාගේ කන්සෙප්ට් අනුව තමයි ඇපල් වොච් එක, AirPods, Apple Vision Pro මේ වගේ කියන්නේ කැටගරි ගොඩක් ලෝකයට අඳුන්වා දුන්නා කියලා කියන්නේ. App Store එක, iCloud එක, Apple Music, Apple Pay ඒ වගේ මේ බිස්නස් සඳහා අවශ්‍ය කරන ගොඩාක් ප්ලැට්ෆෝම්ස් ඩොලර් බිලියන 100කට වඩා වැඩි ආදායමක් මේ හරහා ඔය කියපු ඔය බිස්නස් වලට සම්බන්ධ දේවල් හරහා මේ මෙයා ගොඩනගන්න සමත් වුණා කියලා කියනවා. එතකොට මෙයාගෙන් පස්සේ මේ පොෂන් එකට එන්නේ කවුද? CEO වෙන්නේ ජෝන් ටර්න්ස්. අද ඉඳලා එයා වැඩ බාර ගන්නවා. එයා විල හાર્ඩ්වෙයාර් ඉංජිනේරින් අංශයේ ජේෂ්ඨ උපසභාපති විදිහට තමයි වැඩ කරේ. ඉතින් වසර 25ක් මේ ආයතනයෙන් වැඩ කරපු කෙනෙක්. බලන්න அவரது விசிபாக் வடக்கல்ல வடக்கல்ல அவசானே ஹுவேனோ சிஇஓ கீன தனட்டு இதிங் ஒய மேக்புக் எக ஹெம நேத மேக்புக் சீரீஸ் எக சார்த்தக விதியட்ட வெலந்த போல நந்துன்னா தென்ன மேயா லுகு காரிபார் எக்கரா கீல கீனோ இதிங் மேயாட தீன லுகும அபியோகே தமாய் மே வேலாவே ஏஐ தரங்கே ஜோன் டர்ன்ஸ்ட் நேத ஆப்பிள் லுல மே லபின் அலுத் நாயகத்வத் எக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எக்க லோகேத் எக்க ஹேப்பிலா இத்தனிங் ஹாட்ட மே ஆயத்தனே ரகினே அன்னவஸ்தாவக் தேது கீனக சம்பந்தவு மே விலாவி முழு லோகியம கதா கரும் இன்னோ செப்டம்பர் பலவிந்தா 2026 செப்டம்பர் பலவிந்தா மதகதியாகன் ஆப்பிள் கேல கேன் மே விலாவி லோகியம் அல்ல பிராண்ட் எகக் இது ஏகே லுகு புட்டு வெனசாக் சித்த வெனோ புட்டு வெனசாக் கேன் காவத் ஐயின் கல்ல இவத் கல்ல தரா கரகின் ஹேம் எகக் நெவே மேக தவ தவ நெக்ஸ்ட் லெவல் கெனியன் கன்ன உத்சாயா இதிங் வாடத் பிசினஸ் கரன கெனிக் டாங் பொடி ஐடியா கென் நெதி லோகே ஹேம் தேவருத் வெனோ வயச கியத் மேயகே நேத சேவா அத்விதீயாய் வயசாய் கீழ கெதரையாமே சமாரிட்ட டீம் குக்ட கெதரையான்னு கியானது நே யாகே அத்தகியும் யாட்ட உபசபாபதி தூரையா தீலாம் யா வித்தன் அறகின தீரம் ஹத்தாய் வினாடி 47 வெலாவ மம லென்ஸ்டேக் ஐக்கியாகன மதாக்கரண்ணங் வயச அன்னமோனி நெஹே வாகே அஸ்தகியே பெனீம சம்பந்த கெட்லு மதுவேன் பொடி காலி உனத் வெண்ட புலுவ குடாக் வெலாவட்ட டிஜிட்டல் ஸ்கிரீன் எக කියපු ටීම් කුක්ල අපිට ඇති කරපු විනාශ තමයි. එහෙමත් කාට හරි විග්‍රහ කරගන්න පුළුවන්. අනේ එහෙම නෙමෙයි, මං කියන්නේ සාමාන්‍ය අපි ඉතින් මොබයිල් ෆෝන් එකේ ඉන්නේනේ. අපි ඉතින් ඔය ටැබ් වල නේ ඩිජිටල් ස්ක්‍රීන් එකේ ඉන්නේ. හරියේ හරහා ඇහැට යම්කිසි අවධානමක් ඇති වෙන්න පුළුවන් කමක් තියෙනවා. අන්න ඒ වෙලාවට මතක තියාගන්න, මොකද්ද මතක තියාගන්න ඕනේ, ලෙන්ස් ටෙක් අයිකියා හොස්පිටල් එක ඔයාගේ ඇස් දෙක සනීප කරගන්න තියෙන හොඳම අවස්ථාව තමයි මෙතන. මොකද ඇසේ සුදීවත් කිරීමේ සත්කම දියවැඩිය සායනය, ග්ලූකෝමා සායනය, ළමා අක්ෂි සායනය, ඇස් කණ්ණාඩි සේවා, බාහිර රෝගියාංශය ඇතුළු හැමදේම සියලුම අක්ෂි සේවාවන් සඳහා අතිනවීන උපකරණ සහ පහසුකම් වලින් සමන්විත විශ්වසනීය අක්ෂි සේවාවකට ඔයා කතා කරන්න ඕනේ ලෙන්ස් ටෙක් අයිකියා හොස්පිටල් එකට. මෙන්න මේ නම්බර එක 0-6-7-4-7-8 එහෙම නැත්නම් 0-1-1-2-785-858 0-1-1-2-785-858 කතා කරන්න. ඔය ඉන්ෂුරන්ස් ක්ලේම් කරගන්න ඒවා හැම ඔක්කොම කතා කරලා දෙනවා. සුහදශීලී සේවාවක්, සියලු පහසුකම් සහිතයි. ප්‍රධානමික මේක රජයේ අනුමත ආයතනයක්. ලෙන්ස් ටෙක් අයිකියා හොස්පිටල් ගැන ඒ මතක් කරේ. ඩීප් ටෙක් සෝල ගැන මතක් කරන්නම්. ඩීප් ටෙක් කියලා කිව්ව ගමන් මට මතක් වෙනවා මේ දවස්වල ඉතින් අපි හැමතිස්සෙම කතා කරන ඔය එල්නිනෝ තත්ත්වයන්නේ. හරි, ඒ ඔක්කොමත් එක්ක මිත්‍රවරුනි, ඔයාට පුළුවන්කමක් තියෙනවා ඩීප් ටෙක් එකෙන් ඒ අවශ්‍ය කරන හැමදේම ගන්න. විශේෂයෙන්ම දැන් සූර්ය බලයෙන් ක්‍රියාත්මක සෝලා වෝටර් පම්ප් සිස්ටම් එකක් ඔයාට කාර්යක්ෂම, ඒ වගේම දිගු කාලීන විසඳුමක් කියලා මතක් කරනවා. ඔයාගේ නිවසට, වගාවට, ගොවිපලට, හෝටලයට, කර්මාන්ත ශාලාවට, ව්‍යාපාරික ස්ථානයට වෙන්න පුළුවන්. ඉතින් ඒකට අවශ්‍ය කරන ඩීප් වෙල් පම්ප් එක, එහෙම නැත්නම් සෝලා වෝටර් පම්ප් එක හොඳ විසඳුමක්. විශ්වාසයෙන් සම්බන්ධ වෙන්න ඩීප් ටෙක් ඉංජිනියරින් එක්ක. ඉතින් වාඩි කරන්න තියෙන මෙන්න මෙච්චරයි. මෙන්න මේ නම්බර් එකට කෝල් එකක් දෙන්න. ඒගොල්ලෝ ඔයත් එක්ක කතා කරලා අවශ්‍ය විදියට මේ කටයුතු සියල්ල සිද්ධ කරලා දෙනවා. 0-777-777-374 ඩීප් ටෙක් ඉංජිනියරින් ගැන මතක් කරේ. එල්නිනෝ අභියෝගයට සූදානම් වෙන්න, ඔයාගේ ජල අවශ්‍යතාවයට අදම විශ්වාසදායක විසඳුමක් තෝරගන්න කියලා ඩීප් ටෙක් වාන මතක් කරන්න කියලා කිව්වා. 7:49
1: ලාංකේය විශ්වාසය දිනු මාක්ස් පෙන් සමූහ ව්‍යාපාරයේ වෙතින් ගෙන් පපිත හරින දැන් නව නිමාවකින් එන ඩෝමා ස්වංක්‍රීය වීකටීම යන්ත්‍රයක සාඩම්බර හිමිකරුවෙ කුමන්න අදම අමතන්න 0-1-1-7-6-7-9-579 ප්‍රධාන කාර්යාලය නොමර 31 ඇල්හේන පාරමහරගම.
2: ඔයාට විෂ මත්ද්‍රව්‍ය භාවිතයෙන් ඉවත් වෙන්න ඕනද? ජීවිතය අලුතෙන් පටන් ගන්න ආසද? එහෙනම් මේක ඔයා ගන්නම ඕන කෝල් එකක්. 19:27 කතා කරන්න. රටම එකට, ජාතික මෙහෙයුම.
3: වැඩියෙන් දෙනවා නම් ඇයි අඩුවෙන් ගන්නෙ? ඔබේ ස්ථාවර සහ ඉතුරුන් තැන්පතු සඳහා වැඩිම ආරක්ෂාවක්, වැඩිම වටිනාකමක් ලබා දෙන ස්ථාවර සහ විශ්වාසනීය විසඳුම සම්පත් බැංකුවයි. වැඩි පරිස්සමයි, ඉහළම පොලියයි දෙකම දෙන සම්පත් බැංකුවේ තැන්පතුවක් ඔබත් අදම ආරම්භ කරන්න. සම්පත් බැංකුව හෙටදින එළිය කරයි.
4: ලකන්ඩ රේඩියෝ ITN.

0: 95.5 அனு துணைதசமாத லக்காண்ட ரேடியோ ITN செபே ஸ்ரீலாங்கிய ஹண்ட
1: விலாவை பெருவுரைக்குள்ளாய்

0: 95.5 அனு துனைதசமாத லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கிய ஹண்ட
1: விலா பசுரு எக்காய் வினாடி எக்காய்

0: ஆன ரேடியோ ITN ரட்டட வக கேன ரேடியோ ரேடியோ
1: யூத் கேய் நோயாகே ஃபியூச்சர் எக்கட ப்ளஸ் பாயிண்ட் எக்காக் RDB யூத் ப்ளஸ் விசேஷ பிரதிலாப ரசக் சமகிங் யூத் எக்கடம செட் வென பேங்கிங் பார்ட்னர் RDB யூத் ப்ளஸ் கீனுமா ஒப வினுவென்மா
2: லக்கண்ட கோல்டன் வாய்ஸ் கிருள வினுவேன் ஹேட்டர் கீதிக விஜயரத்ன தெலின அலுபத ஸ்ரீமால் ரணதுங்க நிரோஜா ஷாமலி நுவன்கி வெலிவிட்டி கொட சல்கி மேரியன்ஸ் கோசல ஹிமேஷ் ருஷான் இந்திக சமுல பீம்சித் ஜனனி யசோதா மதுமாலி ஹெட்டியாராச்சி ரெமோனா ஜெயமஹா Golden Voice FM 93.5 FM 93.7 Lakhana Radio ITN